நீடு தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருகுடல் அழகுடு. திருகுடல் அழகுடு படைய

முதலாளிகளே கொள்ளையடிக்கிற முதலாளிகளுட கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொப்பின கோட்டானு தொழிலாளிகளே கொள்ளையடிக்கிற முதலாளிகளுட கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட

பெருமாளுடைய கோட்டல்லா இது, பக்கீரணையன கோட்டானு. ரப்பின் கல்பனை கேட்டு நடக்குன கல்வின மூடிய கோட்டானு. பக்கீல்மாருடைய கோட்டல்லா இது, பக்கீரணையன கோட்டானு. ரப்பின் கல்பனை கேட்டு நடக்கு.

0: 916 ஹால்மார்க் ஸ்வர்ண ஆபரணங்களின் விற்பனையில் பதிட்டாண்டுகளுடைய பாரம்பரியமாய் சுதர்ஷன் ஜுவல்லர்ஸ் அமரவிழா.
1: ஏற்றவும் புதிய மாடல்களும் குறைஞ்ச பணிக்கூலியும் சுதர்ஷன் ஜுவல்லர்ஸ் அமரவிழா.
2: ഇനി കേൾപ്പിക്കുന്നത് വിനി ശ്രീനിവാസൻ പാടിയ ഗാനം ചിത്രം ഫ്ലാഷ്. രചന റഫിക് അഹമ്മദ്, സംഗീതം ഗോപി സുന്ദർ.